கந்தசார கனசார சாருணவனாகவல்லி ரசவாசினி சாங்கியராக மதுராதரா பரணசுந்தரான சுச்சிஸ்மிதாம்.